தஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிட்டு தக்கிருக்கு தத்தஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிட்டு தக்கிருக்கு தத்தி ததல தஜனு ததல தத்தினி ததினி தச்சனு தத்த தரித தனத தனுத திமித்த தங்கிட்டு